0: என்னோட ஸ்தானா டெலிபோன் நம்பர் 6473021322 கிசுசன் தாளிச்சன் சத்தோ பேரா பாய் ஜெலோ டயர் சென்டர்
1: டிரைவரி சூட் கர் தியா ஜட்டானூ
2: அஜனே கனே தேவாசி கலியே ஹே.
3: Simply Indian brings you all simply delicious deals. Buy one, get one free every day. Surya Dasko Sham 7 baje tak on dine-in and take-outs. Maza lavo Sunday no paratha plate. Monday, manpasand kulcha plate. Tuesday, chana patura. Wednesday, lajwab veg thali. Thursday, yummy haka thali. Friday, maza lavo saag makki di roti da. A yummy deals is Simply Indian. This sariya hi location stay. Dining, take-out and catering also available. Call at 905-794-8111. Simply delicious. Matlab, Simply Indian. Indian.

பிசினஸ் ப்ரமோட் கரலை டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொண்டை அங்க சாங் கண்டேஸ் சத்தோதின் ஹுன் தக் டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஸாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நாள் கருவா சுக்கியா தே கருவா ரயா ஹை இம்பாசிபிள் இஸ் நதிங் சோ சி வி அப்படி பிசினஸ் விச் வாதா கரண் வாஸ்தே டேஸ் பர் டேஸ் ரேடியோ தா லைவ் ஆன் லொகேஷன் ஃப்ரைடே சாட்டர்டே கருவாவு ஃபார் புக்கிங் கால் சஜிந்தர் சித்து அட் 416-725-2551.